அது குமல் நிமான் சேது வாழ சேனிமான் பம்பா கொசேம்பு டப் முறவு மாமிக்கு யோ மீனி துகள் புல்டி கொஜே மன்னத்தெகள் கீரவுன பத் terawna xel xam xam xamul lu tax mu raw yeg yeg la yalla koy dugal ci xol wa jam bagal aljana begal ko mbugal yawmal qiyam desu ko taw khalas yawmi ko yegul